சதையில்லாதே சங்கே மக்களாகுமுதுண்டு வரவேண்டு மிக்கதான வருகிறேன் அதனு அருகே

தடுப்புத்தி உண்மை அரசுமை துப்பை தடுப்புத்தி உண்மை அரசுமை துப்பை.